0: மாச்சவரிப்பு மகேஷ், MBBS, DNB, MS, நியூரோ சர்ஜரி, பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், டாக்டர் என் மாதிரி, MBBS, MS, MPH சர்ஜிக்கல் அங்காலஜி, FI, MAS, கேன்சர் சர்ஜன்,
1: விநாயகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், JP ரோட், பீமபுரம்.